0: ཅོབུ ཆོང ཆོང ང ལ གནའ བ ཡོར དང ངི ཆེ ལ ངོམ ཚར ཆེ བའི ཧྟམ དེ ལ ལང
1: ཅོབུ ཆོང ཆོང ང ལ སེམ པ ཡོར དང ངི ཆེ རང ཡེ ཧང ཅོ པའི ཟེ རི རི ཚ ལ
0: ང ཚོ མཉམ དུ ན ཆུང སི པའི རྒ ཚལ དང ཅོ
2: yana chung chobo so dina shini deringa tiba garchi ke chamba chung de jila yang chi lo zhu chung chung chi she no ge tam ji le zhe leng yo no ge choni tam ji ching de man de ga zu chung ma ge nyam ge nyen ju yel dering ko zhe yo no ge tam ji ji na lo zhu chi ma se ching ge she no ge de wa dang por xi ni tam ji zi yin
3: ko li bi ge ge na ba dang nyang ne bi lo zhu cho chung ma de mo yin na 俺呢天天中啊今年头这个头中啊起码是七年的你得让学毕业那他们个开心啊把我当好日子了那我么子个的啥车子个那好日子个了把我子个你个你们给不到子个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起么那的你啊是他们这老个你个人家弄说起 tiktang nara. Nigi yarimara kapda maa zigitang ziga.

0: Zipa demo.
1: Demo yin, demo yin. Tumar rang yin o chuz gina. Ri, ri, ri. Chakar zung huam tsu ti rang yin tse nang shiktang no gasa shi go.
0: O, kwa tse.
1: Ah, chuan dana chua azgar. Nga ko dhwi jau chi ri ri jin akhi giti go.
0: Ya, ya.
1: Chua tong mo dhuk khe tseng chago.
0: Ya.
1: Njo ri sikra sikin ju. Ndhiri njam ra njam ni ndhik chakal.
0: Kwa dhata.
1: Njori sak sak njo ndgiri njam ra njam ni ndg.
0: Tureba.
1: Ara.
0: Chomang jogun no rung se gun to se gun to ina tam na ma shi ga.
1: Tu, re re re. Re nda tra go.
0: O ya ya.
1: Tem de shi ya. Ya tani to anyo mu sawi kha to go je gang gang ra.
0: Sawi kha to go je. Tai katuze seru maru garu jankha ala ngombu chuya
1: seru tazi
0: seru maru garu ngombu to chuin kagi
1: seru maru
0: ole garu
1: garu tani
0: ngombu
1: ari re garu seru maru ngombu to chure la tai katuze
0: Ole,
1: sai khatse je tin khagi.
0: Ngare
1: lan tan ha chang de ya to anyo mun yong go. Ya ya. To anyo mun dong chok tam khiz ne to khsam ba
0: Ya.
1: A lu hoil de na khail mab di. Ta ge tsik ang je ma char tar kha kon de ke. O lu hail de na. O lu hail lu hoil de rong khail mab di. Lu hoil derong khail mabdik tani tagat ka jima chastar kha kun namhiga
0: tota mukhi go tota ko ma nyu ta ta jiga chi khura ha ta mukhi go
1: ya ta jiga chi khir go
0: ya ya
1: ya tawa jo amore la
0: Are
1: ta jo amure. To ab jo amud ko. A jatsin jap shik kor zin da go.
0: Ya ta to kor pok ni ba.
1: A chaja chiga khete yok.
0: O. Chaja chiga.
1: Chaja
0: chiga. Chaja chiga. Khetong zara.
1: Chaja chiga khetong z. Ya. A shang jep chit han ba. Chaja ta ra. Shang zhibzit hanba. Shang. Shang zhibzit hanba. Chigya tar. Ya jama kong shang tar ya. Jama kong shang tar.
0: Jama kong shang zhibzit hanba.
1: Ya tashira. Shang zhibzit hanba. Chigya tar.
0: Chigya zhibzit.
1: Chigya zhibzit.
0: Ole.
1: Ara.
0: Ta yung kagare. Taman di ta yung maki go.
1: Chigya. The sun zip to tamba to get the z.
0: Zip to tamba of the
1: sun zip to tamba to get the tizneria.
0: Oh, to get the jacher.
1: Jacher.
0: Don't walk with data.
1: That's his data. Mo, yeah, sun zip to tamba to get the nicho shago.
0: Yeah,
1: a jama. Jama kung chigya tara. Ya chigya kung jama tara.
0: Chigya kung jama kung rimo.
1: Chigya kung jama kung kung nini. Chigya kung jama tara nini mkhi ga.
0: Chigya kung jama tara sung kung nini wana mkhi ga.
1: Tumar, ngay cho shamu jama, chigya chigya jama tu rimo. Jama kung sung chathamba rila. Tisha tuwa ta shang zhib zhi thambab zhi yad tar tazin riyah.
0: Ta mokhi riyah, ta dhugu ta ni mokhi ga ta yela mayung.
1: Yela mayung. Ya.
0: Ni zhi na tangra yela mayung ya ta.
1: Ta tzamu ziri mo. Shang zhib zhi thambab zhi yad tu riyah. Jama tu, zhi yad tu.
0: Oh.
1: Jama vzhari mo, zhi yad tu riyah.
0: Oh, ya, ya, ya. Kaki
1: Ya tani tuwa nyo mu nyung, ngao mu nyung go.
0: Ya, ya.
1: Tuwa ngao mu dhuku. Salangni lhasa war ge chiglim garang tsnaf chale tok.
0: Ka de ta ta. Rechti radi ta ni ti kote ta ko ta ra ta.
1: Salangni lhasa war ge chiglim garang tsnaf chale tok. Chale.
0: Tonya
1: tsge zwe mek, tonya tsge zwe mek ya ta ta ok.
0: O ta ta mun na ta tongo.
1: Tung zara gubjara tara.
0: Oh, yeah, oh, good, yeah, oh, yeah, yeah, oh, good, yeah, oh, yeah, yeah, oh, good, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, yeah, yeah, oh, tomozda ingonda ta to chazin yang yalamayum gra to ta kota ma to kota ma nyo gra
1: yari lu hoil of der derun khail mab di sim kankar derun konsham mab di tazin ro
0: o le o le konsham in no
1: o le terela ji
0: yalama ka ya
1: yari ya jina terangalen tsanani towa ta khi songzi ji
0: ta te vision mar ba
1: mana le chaji
0: chabri nera ma shi ta go
1: mari ta ni ga yhar lo sar lo ge ni ta cho a jata khi song jir go ta pa chir jo shar ga ni wa go bri go
0: o ya ya ya ko ten che ra ta wa ko yene man ka yang go ba yene che and ga na wa ko man ka ta
1: khme ko mu ya ya ne ko de mo ya de mo ya ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱི
0: ཁྱི
1: ཕྱི མ སོང ལུང ར ཇི གི གང ཅི ཁུལ ཁྱི མ སོང ལུང ར ཇི གི གང
0: ཁྱི མ སོང ལུང ར ཇི གི གང ཁྱི མ སོང ལུང ར
1: ཇི གི གང
0: མ ཁྱི གི
1: ཡ དེ ན དུ ཇི གི ཁྱི ར ཁྱི གི གི གོ
0: ཡ ཡ
1: ཁྱི གི གི གི གི གི གི Ya tani ngi chok kap thoni san lo ton ji to az ngo ta tsge ge sti ji go ni to mos ya a khong az ge nang na sha pho ra ra go ni gap chi go mo khong az ge nang sha pho ra ra go ni ga chap ku chi ji go mo dom bi ngu cha tham ba ra kang lag ni khsta ab ji lo k ji na khong a ti nang na sha pho ta ra ra go ta yo k
0: ngu cha tham ba ra khong a ni khsta ab ji
1: le ole ta ngu tsangma kiri kiri yo kiri shapuwa nara ngu khchi kiri rigunga nara ngu khchi kiri ti eri tatar kalag makhchi kiri lazi shapuwa kalag animani meka rigunga vizhiyo ka titang na ta chi tatara si chik gunri ya ta dombi tina ta kunga ti nang na shapuwa tara rigunga tayo k akhi ka akho ki chi tazi na
0: ཁོ
1: ལེ ཤ ཕུ ད ར
0: ར མ ཤི མ དེ བ
1: དང ཇག ཇི མེ ཁ
0: མ ཤི མ ཤི ད ད ད ར མ དེ བ དེ མེ ཁ ཇག ད མ དེ ཆ ད
1: ཡ དེ ན ཅི ད ན ག ཇག ཅི ཅི གོ ཡ ཅི ར ཝ ཁ ཡེ གི ན དེ ག ཡེ ན ད ཡོ ཁ གང གང ར
0: ཅི ར ཝ ཁ ཡེ གི ན དེ ཡེ ན
1: ཕོ མོ ཉི མ རེད ཕོ མོ ཉི མ རེད ཁྱི
0: ཡིསུ
1: ཁལ དགོ དེ ན ཨ རེ ཡུ ཤུ ཁ ཡི ཤེ ཁལ ཨ ཏ ནི ཏ ཁ ཅི ཨ མ ལོ ཚོ ཤང གོ ལོ ཡུ ཤུ ཚོ ནབ
0: ཚོ ཁ རེ
1: ཅི ཝན ཨ ཚོ ཁ རེ མ རེ ཚོ ཁ རེ ཁལ ཝན མ རེ ཡ ད ཤི རེ ཡ ད ད ཚོ གི ཚོ གི ལོ ཅི དང ཚོ གི ཤང ཅི དང ཚོ གི ནབ ཅི དང ད གང ཨོ གང ཚོ གི
0: ཚོ་ཤང་ཅི་དང་ཅི་ཚོ་ཤང་ཅི་དང་ཡ་ཚོ་འདི་མ་ལོ་ཅི་དང་མ་ལོ་ཅི་དང་ཚོ་ཤང་ཅི་དང་དེ་ནི་ཚོ་ནུབ་ཅི་དང་ཚོ་ཚོ་ཚོ་ཨ་རི་ཚོ་ཚོ་རེ་ལ་ཚོ་ཚོ་ཁེ་ལ་ཨ་མ་ལོ་ཁེ་ཚོ་ཚོ་ཁེ་ཚོ་ཤང་ཁེ་གོ་ལོ་ཁེ་ཡུ་ཤུ་ཁེ་ཚོ་ནུབ་ཁེ་ནདེ་ཏེ་གོ་རེ་ལ་ཨ་རི་ཨ་རི་ལན་ཏ་དམ་ནོ་ཧ་ཅང་ག
1: 我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的人我们的 나 람바 더그 측강 지마 제코
2: 샴바 안자나 람바
1: 응응 제코 담고 파사르모 흐리시고 야 샴바 안자나 람바 디토 담
2: 디토 디토 톤 같은 마타 메크 모시기 다
1: 야 디토 담 흐치코 홍인 츠가 양실 대그 측강지마
2: 홍인 츠가 양실
1: 올리 야
2: 몸은 쌈바 니트그네
1: 아리 룸 쌈바 니트그네라 올리 홍인 츠가 양실 룸 쌈바 니트그네라 야 샤샤 안반잔 아름바즌 대그 지마 무히가
2: 아 샤반잔 아름바즈
1: 응응
2: 这个马龙哥呢？这个马龙哥呢？没去过，没去过。哈哈哈！三峡半江那人吧，这个马龙哥那天吧的人来么？哦。来了的。哎呀。嗯嗯。我弄这个呀，他。哦嘞，三峡半江那人吧，这个马龙哥那天吧，红人这个样式的，入门三把你特征的，伢大几个开的去个呀？他妈从龙儿几个光？
1: 다치코코토가노트기더텐당을줘라스타거지뜻이모드그라아거지스타마송롱아지거깡아마송롱아지거깡음
2: ちょっぱがちくたいんかずだるだ。はるや。かんる。ちょっぱのね。ちょっぱじんのあるだ。ほかりや、ほか。ほかがなんとしたじずがあるか。はるや。はるや。ほかや。ほり。ほりやたまそのわじがかずな。ほかるご。
1: 야다 직접 돈을 더 키게 야다 공화지 그나가 샤포라 르군이 갑자기 주고 그 돈비 응고치 담바라 근을니 그 잡지로 그 디나다 공화티나나 샤포터라 르군 돈은 티치지 잠나 와져
2: 마치고 돈 받다 티치 돌아가기
1: 매 마치 마치가
2: 마치
1: 야 다디나니 초 셰고
2: 야야
1: 아 딱한테 응고치 그리치 그리원 레라지 응고치 담바고가 응고치 담바고나다 아 다 rāgūṋ zhērā, shāpū trīgūk. Tētā nā tā zhēgākā trīgnāy nā chā thāmbār, ngū rākari. Tētā tā kānglāk rī lā, kānglāk rī nā rāgūṋ zhēy nā, rāgūṋ ā kānglāk zhērī wāk, zhēb chā trīg rī lā. Rī lā, shāpū trīgūk, kūṋ ā kālāk nī rī wāk, chīgīnī rī lā. Chīgīnī kīp chīgīnī Оле так алганы хцап жил онор гуч хамба онор тше донада нона рагун жирап шапу тг онор я Оле я ина тупугняга чэнгэнда
2: тамдын серо
1: тамдын серо тупу тамдын серо терангэлин цэнэни шарга матута
2: я
1: ара
2: ария
1: Оле я лен цэн жиман ашкур гавс шиго
2: я
1: Оле я ник демо
2: я
1: демо Topo nambak chu tenangu lintsan di nga kooni Topo zga nyi dmo zg shigi dali lintsan nga Towa zga chathamba dmo zga lintam na dina Towa chathamba ondi chonji nari nga nga lintsan nga shiko nga Topo nambak zo mgi da tanga chi Chirna Topo re towa nga ri ndab chi yo nga Re tar nga nga shiki tang na Pachir chik lopchan ju ma nyong dhra dhra pachir dhmo rindu na Nangni khet tang gab tsik gukur Da jen hi gukur Rigni khifsha gukur ndu huyng nga dhig maab jiga ndagi di nari Yang nga shik tang na gichu lopchan rindu ju ma nyong rindu mo yana Da rigni khifsha gukur yana yang Tara huyng mu hi giti jang yang Na changgu maab jindar chirna gichu lian cindi nga kubri jawa nga Towa nga uut kong yana nga shik tang na dhra gu nga re tar yang Te mksiz ga tzitz kuri shen Di tang na da lian cindi nga shiki da Towa ndi lan toso na chukku matam na chukku чу шарганда томна чуку матна чуку линцнани ранг чор ноут хиг тини дитана жини чор ноут хин жог дичэнг чу нина рери жинт линцнанга шиги тоа гари гари хина та чатг сугы ям цур гчи маз хин жог та мартугын чи линцнанга шиги гартгызга маз ленжи мекра маз хиги ок дичэнг дичэн та линцнанга шига токтажу наджанг га чембори тэгэж үлөрийн жиг гленсэн дийн цонжина занкурчиг нэг татун тан махсамаа нар задаваар алах бара баасан жиг нэн кун гэдэг зүй чигний энийг баар нэ татун эгэ өнөр нян кна базон цонжина дараа нэг сэмачин зинжүн хажан гэ гачэн бори рейт опна ба даян дитс гэн гэдэг гленсэн даян тон цум даны жоо дан ленсэн ди сомжин ган кэрва саджа та хит нор цур таркл ва шигл учич таркл ва анжаг царан тан сонм рен чини нам чив жаг нам ба цо сомжин ган гонзэни тан жимилэнсэн га цул харин жил та хиделэх